அர்தஹ உர்தஹ மாஞ்சு பசேரா அர்தஹ சாடு உர்த ஜோ ஆவா தௌ அர்தஹ உர்த மிலியா சுக பாவா நன்னா நிச தின நிர்கத ஜாயி நிர்கத நேன ரஹி ரத்வாயி நிர்கத நிர்கத ஜப ஜாயி பாவா தவலே நிர்க நிர்கமலாவா பப்பா அப்பாரு பார் நஹி பாவா பரம ஜோத சியோ பர்ச்சோ லாவா பாஞ்சோ இந்திரி நிகிரஹ கரை பாப புன் தோ நிரவரை பப்பா பின் புல ஃபல ஹோயி

விஜ்ஞு கட்டிய சச்சட நாம சுமாய் சச்ச நாம சுமாய் ஹர் குணங்காய் மில் பிரீத்தம் சுக பாய் சதா அனந்த ரஹே தின ராத்தி விஜ்ஞு ஹோமே ஜாய் ஜின்னி புருக்கி ஹர் நாம சேத் லாயா தினக்கை ஹோ லாகூ பாய் காயா கஞ்சன தாத்திய ஜா சத்குரு லய மிலாய் சோ சச்சா சச்ச சலாஹிய ஜே சத்குரு தே புஜாய் பின் சத்குரு பரம பலானியா கியா முஹு தேசன் ஆகே ஜாய் கியா தேன் முஹு ஜாய் அவகுண பசுதாய் துக்கோ துக்க கமாய் நாம ரத்தியா சே ரங்க சுலூலா பிற்கை அங்க சமாய் திஸ் ஜேவட அவர்ணா சூஜை கிஸ் ஆகே கஹியே ஜாய் சோ சச்சா சச்ச சலாஹியே ஜே சத்குரு தே புஜாய் ஜின்னி சச்சடா சச்ச சலாஹியா ஹோ தின் லாகோ பாய் சே ஜன சச்சே நிர்மலே தின் மிலையா மல சப ஜாய் தின் மிலையா மல சப ஜாய் சச்சே சர நாயே சச்சே சஹஜ சுபாய் நாம நிரஞ்சன அகமய கோச்சர் சத்குரு தியா புஜாய் அன் தின் பகத் கரஹ ரங் ராத்தே நானக சச்ச சமாயே ஜின்னி சச்சடா சச்ச தே ஆயா ஹோ தின்கை லாகு பாய் வடஹ ஹன்ஸ் கி வார.